சிறும் உன் கைக்கு நேசரா குவாம் சொல்லும் எல்லா சங்கு முசிப போகும் பயிர் சுவல் நம்ம பெண் வாய்ப்பு சொன்னே மெஃபர் செய் எல்லாம் மெல் நிதப்பசு சவர் உள்ள

இந்த சரஸ்வதிய சி சகர்பு எனக்கு போக்கு சன்று எல்லு முன்ன போய் சாப்பிடலாம் எல்லு முன்ன போய் எங்கிச்சு waye waxtu wéñu da la ko ñu yamaliku fofu rek inshallah ba benen la jox.